0: அது நான் ஆஃபீஸ் ட்ரிப் போறதுக்கு வந்து இவர் வந்துருந்தாரு.
1: Good afternoon, Charlotte. Have a nice night.
0: Charlotte, good afternoon.